தவிரை கைலியம் அமதி மபாங்க சக்பா பாய்ஃபை மதம் இசை மதங்க தவிரசை கொக்கோ அதாங்மை அதாங்மி அமதி மபாங்கே தங்கால் மதம் இசை.